தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததல தஜ்ஜினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத